0: mastermind behind this, but we have to wait and see what could be the reaction, what could be the clarification from the DMK former minister Senthil Balaji also. But as of now, from the official version of Chennai police also, it has mentioned one of the accused named the Senthil Balaji and his brother Ashok behind this incident, Sam.
1: Hours before, Chief Minister and TVK Chief Vijay would...
2: தரமான வேலைகளை செய்வார்களோ சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை புகார் நடுவில் பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க. சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்.
3: வேற எந்தெந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்
2: இல்லை சட்டப்பூர்வமாக யார் யாரெல்லாம் இவர்கள் தொடர்பு கொண்டு வர்றார்களோ அதெல்லாம் புகாராக வந்துள்ளது. யார் யாருக்கெல்லாம் இவங்க வந்து யார் யார் தொடர்பு இருக்காங்களோ கண்டிப்பாக அதில் காவல்துறை ஏதாவது ஆதாரத்தை கைப்பற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை
0: ஏன்னா வந்து நேரடியாக ஒருத்தரை ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்
2: அதற்கு நேரடியாக செந்தில் பாலாஜி
0: பிகாஸ் ஒன் எம்எல்ஏ வாஸ் டைரக்ட்லி அப்ரோச்ட் ஃபார் பர்ச்சேஸ் இன்னும் கூடே சுற்று அண்ட் ஹி ஆல்சோ செந்தில் பாலாஜியோட அனைத்து மேட் அக்யூசேஷன் போக்குவரத்தையும் அகைன்ஸ்ட் ஃபார்மர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அண்ட் ஹிஸ் அசோசியேட்ஸ்
2: கரூர் கேங்கு கரூர் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்களோ அந்த நபர்கள் எல்லாம் இதில் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற தகவல் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக அனைவர் மீதும் காவல்துறை கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக
0: we got information all கரூர் செந்தில் பாலாஜி followers and செந்தில் பாலாஜி associates are related to this or connected to this
2: எல்லாரையும் இது
0: definitely police will ensure strict legal action against whoever responsible for this
2: நீங்கள் வந்து இன்றைக்கி 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா
0: மக்கள் திஸ் இஸ் வெரி ஷேம்ஃபுல் ஆக்ட்
2: உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் நீங்கள் செய்ய
0: பிளானிங் டு பை
2: நீங்க என்ன வேலை பாத்தீங்க
0: planning to purchase one MLA for 35 to 40 crore rupees
2: இதுக்கு மேல கேவலமான வேலையை ஸ்டாலின் செய்ய முடியுமா அதையும் செஞ்சு விட்டு இன்னைக்கு அதுலயே ஒரு வெற்றி பெற முடியாம இன்னைக்கு வந்து ஒவ்வொரு
0: எம்எல்ஏவும்
2: 40 வேலையை 40 கோடி 50 கோடி கொடுத்து
0: even MK Stalin tried to form the government with ADMK support
2: கடந்த 5 வருஷமா
0: but this is more shameful act
2: அரசை கொள்ளையடித்த நபர்கள் அவர்கள் வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு நேரடியாக செந்தில்
0: பாலாஜி தொடர்பு வந்து வேற பேசிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரெஷரி
2: வேற பேசிட்டு இருக்காங்கன்ற யாராலும்
0: they are using their own money
2: புரிஞ்சுக்கணும் எங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் செலவு
0: கோடி
2: 500 கோடி வந்து ஒரு மாவட்டத்துக்கு செலவு பண்ணலாம் இங்க யாரும் இல்ல
0: அடுத்த தேர்தலும் ஒவ்வொரு
2: தேர்தலும் நாங்க எங்க எம்எல்ஏ
0: பை வித் அ க்ரோர் ஆஃப் மணி